0: தங்க கூடத்தின் கோபுரம் எல்லாம் மண்ணில் அடிஞ்சீடும், பெண்ணே மண்ணில் அடிஞ்சீடும்.
1: வந்தியான
0: வந்தியான
1: வந்தியான
0: வந்தி.